0: மார்மே பாச்சு
1: இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ ஓர் ரேடியோ
0: ஓர் ரேடியோ ஓர் ரேடியோ ரேடியோ ரேடியோ
2: அத்தினா முகா யோ பாய் ஆம் பிசார்.

0: குமார் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் ஏக்கரே வேர் குவாரோ
0: குமார் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ

0: யார் மேப்பாச்சு?
1: இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ? இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ?
2: Winnie.

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுன்னோ ஓர் ரேடியோ பியும் ஏக்கிறே வேர்க்குவாரோ
0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுன்னோ ஓர் ரேடியோ